பாப்பா ஷோகேஸ் பொம்மல்லே வச்சு பிரிப்பா செல்லிச்சு சேவை பசிவாழ்ந்து படுத்தாழ்ந்து முசலாழ்ந்து வெனக்காலே படிபஸ்து டிராபிக் ஜாம் ஆயிப்போதா? நீ சொகசுக்கு சாட்டே லேதா? அப்போ லோ போ லோ போ லோ